நுணவாத்மா முழு அவதானே தேவியான் மகாசிரதியில உன்வகாசிர நமஸ்கார கரமே சிடி சாம கெனேக்ம ஒபட ஹேகேன விதியட ஒபட தேர்ன விதியட தேவியான் மகாசிரவ நமஸ்கார கரமே சிடி பிட்டத நொபலான் கிசிம மனுஷ்யேக் தேச நொபலா ஒப தேவியான் மகாசிர கதா கரமின் முழு சக்தியன் தேவியான் மகாசிரவ தன் நமஸ்கார கரமே சிடி ஒபட தேர்ன விதியட தேவியான் மகாசிர ஸ்தூதி கேமே சிடி தேவியான் மகாசிரகே ஆத்மயான் மகாசிர ஆராதனா கரமே சிடி. Devian Mahansege Atman.